0: எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி.
1: You're listening to Radio
0: Suno. You're listening to Radio Suno. கேட்டு கேட்டு கூட்டு கூட
1: சென்னை பீட்ஸ்
2: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர்.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: in association with Nesto Hypermarket. Now open at Old Passport Office, Karafa.
1: குடும்பங்களுடையும் கூட்டுகாருடையும் ஓணம் இத்தவணை கத்தரில் பார்த்தாசனப்பா.